குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரு ஹேஸ் பிரம்மதேவ், குரு ஹேஸ் விஷ்ணு அணி குரு ஹேஸ் பகவான் மகேஸ்வர ஹோய். தசஸ் பரபிரம் மஞ்சே குருத் ஹோய். சூக்ஷ்மதே ஸ்தூல சகல சராச்சர விஸ்வ ஹேஸ் பரபிரம் ஹோய். த்யா ஸ்ரீ குருன்னா அம்ச வினம்ர வந்தன். பிரத்யேக் ஜீவாச்சா घटकाचा निर्माता भगवान ब्रह्मदेव, पालन करता भगवान विष्णु आणि संहार करता भगवान महेश्वर रुद्र, अशा भगवान श्री दत्तात्रेयांना आमचं विनम्र वंदन.